இமேலு சேவம் மகளுடாம்னா லபாத்சனசிமையங்க இமேலுகட்டகத்தி தமன்னைத்துனிக் மமச்சியம்மகின் மதா நகிட்டுலோங்கிச்லுகிக்லு அக்கைத்துக்குயோங்கிச்லுகிக்லு இமேலு சேவம் மகளும் மதா ஹாங்கயாங்கு எச்சியார்னக்டும் தமன்னைத்துனின் நியுவிகட்டகத்தி லபாத்ச இமேலுமின்னின்